அருகி அருகில் இது தலி குவாங்போ தேன்தாய் ஷென்சாய் போசும் இப்பேன் துவன்பிங் திமுஷு இந்து ஷியாங் கோஃபு ஷன்ஷங் காந்தி ஹ சென்சோங் நி லா அர் பாஹாது அர் ஷாசு தலி ஷின் ஷி யுவே 而日印度西洋国父申雄甘地单称一百五十七周年和千宗里拉尔巴哈杜尔萨斯特里单称一百二十二周年执勤在位游行的里拉杰贾特的甘地陵墓举行了全民宗教祈祷会。 总统的卢帕迪莫尔姆也出席了此次祈祷会。副总统拉达克里希南、总理莫迪、人民议长奥姆比尔拉、联邦住房和城市事务部长莫诺尔拉。